சாந்தகுருசே அடையாளமென் அபசகுரன்கின் அபகலவாதேவா அபகேதவே சுவாமினி.

0: கேட்டு சியலு கௌரவே வே வாய்க்கேன
1: சோதேஷே மாலு
0: எவிட வெடி மஹல்லோ 24 தினா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹி உஹாஸ்கே சிங்ஹாசனே இதிரியே சிதினா வெடி மஹல்லன் 24 தினா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியன் மார்ச் இதிரியே வெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ